வெறிகுட் வச்சேன், மொத்தம் யாராச்சு டூ. இன்னொன்னு முஜி ஜோர் கஹா கி பை ஆப் ஹமே பாஞ்ச் மினட் மில்னே ஆனா சாத்தா ஹூன், மே பாலியல் ஷிஃப்ட் ஹோ சுகா தோ தபி உஸ்கோ ஆஃபீஸ் பனா லியா தா மேனே, தும்ஹாரே மே பாலியல் பே ஹூன் வாபஸ் ஜாயே. ஆயே வஹாம் பே தோ கஹனே லகே கி பை வோ ஐசா ஹை கி ஜிஸ் ஜி கே பாஸ் மே ஜாதா ரஹா, தோ ஐசே அபி வைதா ஜி நே கஹா ஹை கி ரமேஷ் கே சாத் மேனே காம் கியா ஹை தோ ஆப் மேரி பிக்சர் கர் லீஜியே. மேனே கஹா பாய் மே ஜஸ் ஜி கி பிக்சர் கைசே கரூன், மே உன்கா சேலா ஹூன், தோ முஜே டைம் தீஜியே.